0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன்.
1: I'm sorry, what? Wait, what?
0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன்.
1: Okay, cool.
2: நான் இங்கிருந்து எப்படி வீட்டு போறது?
3: அது இருந்தா ரொம்ப கஷ்டமான விஷயம்.
2: யாரு யாரு அது?
3: நான்
2: கூட்டிட்டு போறேன்.
3: நீங்க உண்மைக்குமே என்னை கூட்டிட்டு
4: போறீங்களா? ஓ, இந்த வழியாது வாங்க தம்பி, நான் காட்டுறேன். பயப்படாதீங்க.
5: All of these things have led to higher costs for American families. So
6: le site réalisé par Frédéric Méjean. Armé de ces données scientifiques, nous pouvons...
7: நாங்க இன்னைக்கு கேஸ் அலக்கா.